மரணம் பிசரணம் கோவிந்த ஜீவனங் ஹர் நாமத்தை ஆவண லப்பணங் சாது சங்கேன நானக்கு ஹர் பூர்வ லிக்கண தசன பிஹூன் புயங்கங் மந்திரங்காரடி நிவாரங் வியாதியோபாண்ட சந்தங் நான்கு லப்த கர்மண ஜாத் கத ரமணம் சரணம் சர்வத்திர ஜீயண தத் லக்னங் பிரேம நானக்கு பிரசாதங் குரு தர்சன சரணார்பிந்த மன வித்யங் சித்தியங் சர்வ குசலன காத்தா காவந்த நானக்கு பவ்யங் பரா பூர்வண சுப வச்சன ரமணம் கவனங் சாது சங்கேண உதரண சம்சார சாகரம் நானக் புனரப் ஜனம் ந லப்யதே வேத புராண சாஸ்திர விசாரம் ஏகங்கார நாம் உரதாரம் குல சமூ சகலே உதாரம் வடபாகி நானக் கோதாரம் சிமரணம் கோவிந்த நாமம் உதரணம் குல சமூகண லப்தியங் சாது சங்கேண நானக் வடபாகி பேட்டந்த தர்சன சர்வ தோக பரங் தியாகி சர்வ தர்ம திருடந்தன லப்தேன சாது சங்கேண நானக் மஸ்தக் லிக்கண ஹோயோ ஹ ஹோவந்தோ ஹரண பரண சம்பூரண சாது சத்தம ஜானோ நானக் பிரீத காரணம் சுகேண பேண ரத்னங் ரச்சனங் குசும்பரங்கண ரோக சோக பயோகங் நானக் சுகனா சுப்பன புனஹே மஹல்லா பஞ்சமா ஏக் ஓங்கார சத்குரு பிரசாத் ஹாத் கலம் ய கம் மஸ்தக லேகாவதி உர்ஜரயோ சப் சங் அனூப ரூபாவதி உஸ்தத் கேண் நா ஜாய முகோ துஹாரியா மோஹி தேக தர்ச நானக் பலிஹாரியா சந்த சபா மே பேச கே கீர்த்த மே கஹா அர்பி சப் சிங்கார் ஏஹோ ஜியோ சப் தேவா ஆஸ் பியா சீசேஜ சோகந்த விஷாயை ஹர ஹா மஸ்தக ஹோவே பாக தா சாஜன் பாயை சகி காஜல ஹார தம்போல சபை கே சாஜியா சோலை கியே சிங்கார கே அஞ்சன் பாஜியா ஜே கர ஆவே கந்த தா சப் கிஷ பாயை ஹர ஹா கந்தை பாய சிங்கார சப் விர்தா ஜாயை ஜிஸ் கர வசியா கந்த சாவட பாகணே திஸ் பணியா ஹப் சிங்கார சாயி சுஹாகணே ஹம் சுத்தி ஹோயா சிந்த மன ஆஸ் புராயா ஹர ஹா ஜா கர ஆயா கந்த தா சப் கிஷ பாயை பாயா ஆசாயி ஆஸ் கே ஆஸ் புராயை சத்குரு பய தயால தா பூரா பாயை ਮੈਂ ਤਨ ਅਵਗਣ ਬਹੁਤ ਕੇ ਅਵਗਣ ਛਾਇਆ ਹਰ ਹਾਂ ਸਤਿਗੁਰ ਭੈ ਦਿਆਲ ਤਾਂ ਮਨ ਠਹਿਰਾਇਆ ਕਹੋ ਨਾਨਕ ਬੇਅੰਤ ਬੇਅੰਤ ਤੇ ਆਇਆ ਦੁੱਤਰੇ ਹੋ ਸੰਸਾਰ ਸਤਿਗੁਰੂ ਤਰਾਇਆ ਮਿਟਿਆ ਆਵਾ ਗੌਣ ਜਾਂ ਪੂਰਾ ਪਾਇਆ ਹਰ ਹਾਂ ਅੰਮ੍ਰਿਤ ਹਰ ਕਾ ਨਾਮ ਸਤਿਗੁਰ ਤੇ ਪਾਇਆ ਮੇਰੇ ਹੱਥ ਪਦਮ ਆਂਗਣ ਸੁਖ ਬਸਨਾ ਸਖੀ ਮੋਹਰੇ ਕੰਠਰ ਤਨ ਪੇਖ ਦੁਖ ਨਾਸਨਾ ਬਾਸੋ ਸੰਗ ਗੋਪਾਲ ਸਗਲ ਸੁਖ ਰਾਸ ਹਰ ਹਰ ਹਾਂ ਰਿੱਧ ਸਿੱਧ ਨਵ ਨਿੱਧ ਬਸੈ ਜਿ ਸਦਾ ਕਰ ਪਰਤਰੇ ਰਾਵਣ ਜਾਹੇ ਸੇਈ ਤਾਲਾ ਜੀਐ ਨਿਤ ਪ੍ਰਤ ਹਿਰੈ ਪਰ ਦਰਬ ਛਿਦਰ ਕਦ ਢਾਕੀਐ ਹਰ ਗੁਣ ਰਮਤ ਪਵਿੱਤਰ ਸਗਲ ਕੁਲ ਤਾਰਈ ਹਰ ਹਾਂ ਸੁਣਤੇ ਪਏ ਪੁਨੀਤ ਪਾਰ ਬ੍ਰਹਮ ਵਿਚਾਰਈ ਉਪਰ ਬਣੈ ਆਕਾਸ ਤਲੈ ਤਰ ਸੋਹਤੀ ਦਹਿ ਦਿਸ ਚਮਕੈ ਬੀਜਲ ਮੁਕ ਜੋਹਤੀ ਖੋਜਤ ਫਿਰੋ ਵਿਦੇਸ ਪੀਓ ਕਤ ਪਾਈਐ ਹਰ ਹਾਂ ਜੇ ਮਸਤਕ ਹੋਵੈ ਭਾਗ ਤਾਂ ਦਰਸ ਸਮਾਈਐ ਡਿੱਠੇ ਸਭੇ ਥਾਂਵ ਨਹੀਂ ਤੁਧ ਜਿਹਾ ਬਦੋ ਪੁਰਖ ਵਿਧਾਤੈ ਤਾਂ ਤੂੰ ਸੋਹਿਆ ਵਸਦੀ ਸਗਨ ਅਪਾਰ ਅਨੂਪ ਰਾਮਦਾਸਪੁਰ ਹਰ ਹਾਂ ਨਾਨਕ ਕਸਮਲ ਜਾਹੇ।